0: தமிழ் ஓசை. இது மெல்பர்ன் 3ZZFM வானொலியின் தமிழ் சேவை. தமிழ் ஓசையின் நிகழ்ச்சிகளை பிரதி வியாழந்தோறும் இரவு 8 மணி முதல் 9 மணி வரை 93.3 பண்பலை அலைவரிசை ஊடாக மெல்பர்னிலும், 24 மணி நேர இன்ப தமிழ் வானொலி மற்றும் எமது 3ZZ வானொலிகளின் இணைய முகவரிகள் ஊடாக உலகம் முழுவதும் கேட்டு இன்புறுகின்ற எமது அபிமான நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள்.
1: இனிய தமிழோசை நிகழ்ச்சிகளை இன்று அக்டோபர் மாதம் 1st 2026 தமிழுக்கு புரட்டாதி திங்கள் 14 வள்ளுவர் ஆண்டு 2057.
0: உலக பொதுமறையாம் பொய்யாமொழி புலவர் திரு வள்ளுவரின் திருக்குறளிலிருந்து நாம் இன்று தரும் குரல் காலம் அறிதல் என்ற தலைப்பின் கீழ் குரல் இலக்கம் 879. இளைதாக முள்மரம் கொள்க கலையுணர் கைகொள்ளும் காழ்த்த விடத்து. இந்த குரலுக்கான விளக்கம் யாதனை, சிறியதாக இருக்கும் போதே முச்சடியை கிள்ளி எறிந்து விட வேண்டும். பெரிதாக வளரவிட்டால் அது வெட்ட வருபவரின் கைகளையே வருத்தும் என்று பொருள்படுகின்றது. அன்புக்குரிய நேர்களே, வாராவாரம் உங்கள் அபிமான மெல்பர்ன் 3ZZ தமிழ் ஓசையின் நிகழ்ச்சிகளை 92.3 பண்பலை அலைவரிசையின் ஊடாக மெல்பர்ன் வாழ் நேர்களும், உலக தமிழரின் உரிமை தோழன் 24 மணி நேர இன்ப தமிழ் வானொலியின் இணையம் www.inbatamil.com ஊடாகவும், எமது வானொலி இணைய முகவரியான www.3ZZ.com.au ஊடாகவும், டியூனின் ஊடாக உலகம் பூராவும் வாழ நேர்கள் நேரடியாகவும், மற்றும் எமது 3ZZ வானொலி இணையத்தினூடாக கடந்த 3 மாத தமிழ் ஓசை நிகழ்ச்சிகள் வரையும் கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய எமது 3ZZ தமிழ் ஓசை நிகழ்ச்சியில் வரலாற்று விவாதத்தில் வரலாற்று நினைவுகள் நினைவான பதிவுகளுடன்
1: குமரப்பா புலேந்திரன் உட்பட்ட 12 வேங்கைகளின் 39ஆம் ஆண்டு நினைவாக்கம்.
0: குமரப்பா இறுதியாக தனது மறைவுக்கு முன்பு சுதுமலை அம்மன் முன்றலில் லட்சக்கணக்கான மக்கள் முன்பு நிகழ்த்திய இறுதி உரையின் சிறு பகுதி, 1வது பெண் மாவீரர் 2ம் லெப்டினன்ட் மாலதியின் நினைவான கவிதாஞ்சலி, இன்றைய செய்தியின் பின்னணியில் 5 பதிவுகள் அறிவித்தல்கள் பாடல்கள் என்பன இன்றைய 3ZZ தமிழ் ஓசை நிகழ்ச்சியிலே இடம்பெற காத்திருக்கின்றன. எமது வாராந்த தமிழ் ஓசை நிகழ்ச்சிகள் இன்னமும் முன்கூட்டியே முன்பதிவு செய்யப்பட்டு எமது வளமையான நேரமான 8 மணி முதல் 9 மணி வரை ஒளிபரப்பாகின்றது. உங்கள் அறிவித்தல்கள் செய்திகளை முன்கூட்டியே அனுப்பி வைக்குமாறு கேட்டுக் கொள்ளுகின்றோம். எமது 3ZZ தமிழ் ஓசை நிகழ்ச்சிகளை வியாழன் இரவு 8 மணிக்கும், வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கும், சனிக்கிழமை மாலை 4 மணிக்கும், மற்றும் ஐரோப்பிய நேயர்களுக்காக இரவு வேளையிலும் மறு ஒளிபரப்பாக 24 மணி நேர இன்ப தமிழ் வானொலி மீண்டும் நேயர்களுக்காக ஒளிபரப்பு செய்கின்றது. எமது தமிழ் ஓசை நிகழ்ச்சிகளும் இன்ப தமிழ் வானொலிக்காக பிரத்யேகமாக 1 மணி நேரத்தை தாண்டிய நிகழ்ச்சிகளாக சிறப்பு நிகழ்ச்சிகளாக மறுபதிவு செய்யப்பட்டும் ஒளிபரப்பாகின்றது. 3ZZ வானொலி நிலைய விதிப்படி 1 மணி நேர ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கும் குறைந்தபட்சம் 50 அங்கத்தவர்கள் இருக்க வேண்டும். இந்த கால பகுதியில் தமிழ் ஓசையோடு அங்கத்தவர்களாக சேர்ந்தோ அல்லது காலாவதியான உங்கள் அங்கத்துவத்தை புதுப்பித்தோ 3ZZ தமிழ் ஓசையை தொடர்ந்தும் வான் அலைகளில் தவழ்ந்து வருவதற்கும் எமது 1 மணி நேர ஒளிபரப்பை விருத்தி செய்வதற்கு உதவிடும்படி தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகின்றோம். இன்றைய நிகழ்ச்சி

வரலாற்றில் இவ்வாரத்தில் 1978 அக்டோபர் 5 ஈழத்தமிழர்களின் பிரச்சனையை ஐக்கிய நாடுகள் அவையின் கவனத்துக்கு கொண்டு வந்து தமிழீழ தேசத்தினை தனி நாடாக அங்கீகரிக்குமாறு கிருஷ்ணா வைகுந்தவாசன் ஐநா பொதுச்சபை கூட்டத்திலே உரையாற்றினார். ஐக்கிய அமெரிக்காவில் நியூயார்க் நகரிலே நடைபெற்ற அமெரிக்க வழக்கறிஞர்கள் சங்க ஆண்டு மாநாட்டில் கலந்து கொள்ள சென்ற அவர் ஐக்கிய நாடுகள் இந்திய குழுவுடன் பழகும் வாய்ப்பை பெற்று அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தமிழீழத்தின் குரலை ஐநா சபையிலே ஒழிக்க ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கினார். அன்று முழுமையாக உரையாற்ற அனுமதிக்காத போதும் பல ஊடகங்கள் வைகுந்தவாசனின் பேட்டிகளை தமது பத்திரிகையிலே வெளியிட்டிருந்தார்கள். அக்டோபர் 5 கருணை தாய் அன்னை தெரேசாவின் நினைவு நாளும் கப்பலோட்டிய தமிழன் வஉசி சிதம்பர பிள்ளையின் பிறந்த நாளும் அனைத்துலக ஆசிரியர் நாளும் ஆகும். 19 நவீன உலகத்திற்குமான முற்போக்குவாதி சன்மார்க்கவாதி வள்ளலாரின் பிறந்த நாளும் ஆகும். அக்டோபர் 6 2008 அனுராதபுரத்தில் தற்கொலை குண்டுவெடிப்பில் இலங்கையின் ராணுவ தளபதி ஜானக பெரேரா உட்பட 27 கொல்லப்பட்ட தினம். 2010 இன்ஸ்டாகிராம் ஆரம்பிக்கப்பட்ட நாள். அக்டோபர் 8 2006 காலி கடற்படை தளத்தின் மீது விடுதலை புலிகள் தாக்கி 3 கடற்படை கலங்களை மூழ்கடித்த தினம். 2003 ஈழத்து கவிஞர் வீரமணி ஐயர் இறந்த தினம். அக்டோபர் 9 1987 யாழ்ப்பாணத்தில் நிதர்சனம் தொலைக்காட்சி நிறுவனம் மற்றும் முரசொலி நாளிதழ் கட்டிடங்களை இந்திய ராணுவத்தினர் தகர்த்த நாள். 1874 அனைத்துலக அஞ்சல் ஒன்றியம் அமைக்கப்பபட்டதனால் அத்தினமே உலக அஞ்சல் நாளாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. அத்துடன் உலக விண்வெளி வாரம் அக்டோபர் 4 முதல் 10 கொண்டாடப்படுகின்றது. அக்டோபர் 10 1987 விடுதலை புலிகளுக்கு எதிராக இந்திய அமைதிப்படை பவான் நடவடிக்கை என்ற பெயரில் போரை ஆரம்பித்த நாள். 1வது பெண் மாவீரர் 2 லெப்டினன்ட் மாலதியின் 38 வீர வணக்க நாள். அன்றைய தினமே தமிழீழ பெண்கள் எழுச்சி நாளாகவும் அனுஷிக்கப்படுகின்றது. 20வது புகழ் பெற்ற தமிழறிஞர் மு வரதராசனார் நினைவு நாள். இவர் 1974 மறைந்திருந்தார். தமிழர்களை தமிழ் ஒன்றுதான் இணைக்க வல்லது என்ற மூனா வரதராசனாரின் கூற்று இன்றும் நிதர்சனமாக உள்ளது. 1991 தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் மாவட்டம் உருவாக்கப்பட்ட நாள். 2015 அதிக திரைப்படங்களிலே நடித்த கின்னஸ் சாதனையை இன்றும் கொண்டுள்ள தமிழக திரைப்பட நகைச்சுவை நடிகை மனோரமா இறந்த நாள். மற்றும் உலகில் உள்ள மரண தண்டனை முறையை உலக நாடுகள் எதிர்க்கும் சர்வதேச நாளும் உலக மனநல நாளும் தமிழீழ பெண்கள் எழுச்சி நாளும் அக்டோபர் 10. 2006 அக்டோபர் 11 முகமாலையில் இடம்பெற்ற ஈழப்போரில் 129 ராணுவத்தினரும் 22 விடுதலை புலிகளும் கொல்லப்பட்டு 300 ராணுவத்தினர் படுகாயமடைந்தனர். அத்துடன் சர்வதேச பெண் குழந்தைகள் தினமும் ஆகும். அக்டோபர் 10 பூவுக்குள் பூகம்பமும் உண்டு எனும் புதுமை பெண்ணின் அநீதி காணும் பொழுது வெடித்து எழும் ஆரச்சீற்றம் எங்கள் மண்ணில் புது விதிகள் கொண்டு புதிய வரலாறு எழுத ஆரம்பித்த நாள். தென்றல்களை புயலாக்கி பகை தகர்க்க படை திரண்டி களமாட கோப்பை வெளியில் வீர பெண்ணானாள் மாலதி. புரட்சி தீ வளர்த்து அரைகூவி அழைத்து முதல் பெண் மாவீரத்தியாய் மண்ணில் விதை உண்டனாள். பெண்ணே நிமிர்ந்து விடு.

அடுத்து திரு இரவு தமிழ் ஓசை நிகழ்ச்சியில் ஈழத்து தியாக செம்மல் திலீபனையும் சீரும் குழிக்கு சிறகு கொடுத்தவரான கேர்னல் சங்கரையும் கடந்த வாரம் நினைவு கூர்ந்து இவ்வாரம் எம்விடுதலை போராட்டத்தின் பெரும் பங்காளிகளான தேசிய தலைவரின் உயிர் நாடியாக வாழ்ந்து மடிந்த குமரப்பா புலேந்திரன் பற்றிய நினைவு பகிர்வினை அடுத்து பார்ப்போம். 1987 செப்டம்பர் 26 நாள் தமிழீழம் எங்கும் ஒரு துயர் தோய்ந்த சோக நாளாகவே அமைந்தது. திலீபனின் இழப்பு அனைத்து தமிழர் மனங்களையும் வாட்டி வதைத்தது. ஸ்ரீலங்கா இந்திய ஒப்பந்தம் மூலம் தமிழீழத்தை ஆக்கிரமித்த இந்திய அரசின் வஞ்சக சதியால் மக்களுக்காக வாழ்ந்த அந்த ஒளி விளக்கு ஓய்ந்தது. இத்தோடு முடிந்து விட்டது என்று மக்களின் மனங்களில் எண்ணங்களோடு தமிழீழ கடற்பரப்பிலே பயணித்துக் கொண்டிருந்த லெப்டினன்ட் கேர்னல் குமரப்பா, லெப்டினன்ட் கேர்னல் புலேந்திரன் உட்பட 12 வேங்கைகளை கைது செய்து அவர்களின் சாவுகளுக்கு ஸ்ரீலங்கா இந்திய அரசுகள் காரணமாகின. அது அனைத்து மக்களையும் இன்னுமோர் சோகத்தில் ஆழ்த்தியது. ஸ்ரீலங்கா இந்திய ஒப்பந்தம் மூலம் தமிழ் மக்களுக்கு நன்மைகள் கிட்டும், இந்தியா நமக்கு ஒரு வழியை காட்டும் என நம்பியிருந்த மக்களுக்கு மாறாக துன்பங்களையும் துயரங்களையுமே ஸ்ரீலங்கா அரசும் இந்திய அரசு படைகளும் சுமத்தின. 1987 ஆண்டு அக்டோபர் 3 நாள் தமிழீழ கடற்பரப்பிலே நிராயுத பாணிகளாக எதிர்கால எண்ண கனவுகளுடன் லெப்டினன்ட் கேர்னல் குமரப்பா, லெப்டினன்ட் கேர்னல் புலேந்திரன் உட்பட 12 வேங்கைகள் படகில் பயணித்தனர். ஸ்ரீலங்கா ராணுவத்தின் ஆதரவோடு தமிழீழ கடற்பரப்பில் வைத்து இந்திய படைகளால் இவர்கள்

0: கைது செய்யப்பட்டனர். 1987 October 3 இவர்களை கைது செய்து பலாளி ராணுவ முகாமுக்கு கொண்டு சென்று விசாரணைகள் நடத்திவிட்டு பின் கொழும்பு சென்று அதன் மூலம் ஒரு சதி நாடகத்தை அரங்கேற்றலாம் என எண்ணி ஸ்ரீலங்கா பேரினவாத அரசு திட்டம் ஒன்றை தீட்டியது. தமிழர்களின் காவலர்களாகவும் தமிழீழ தேசிய தலைவர் அவர்களின் உயிர் நாடியாகவும் இருந்த இவர்களை கைது செய்வதன் மூலம் தமிழ் மக்களையும் விடுதலை போராட்டத்தையும் அழித்துவிட எண்ணி பல சதிகளையும் செய்தனர். 2 பலாளி ராணுவ முகாமில் தடுத்து வைத்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன. அவ்வாறு அது நடைபெறும் சம நேரத்தில் விடுதலை புலிகள் அவர்களை மீட்டுவிட முடியும் என்ற நம்பிக்கையில் இந்திய படைகளுடன் பேச்சுவார்த்தைகளையும் நடாத்தி பார்த்தனர். அதுவும் பயனற்று போய்விட்டது. குமரப்பா புலேந்திரன் உட்பட்ட 12 வேங்கைகளையும் கொழும்பு சிறைச்சாலைக்கு கொண்டு செல்ல அரசு திட்டமிட்டிருந்தது. 1987 October 5 தமிழ் மக்கள் மீதும் தாயக மண் மீதும் தலைவர் மீதும் கொண்ட பற்றினால் அங்கு நின்ற இராணுவத்துடன் தங்களால் இயன்றவரை அவர்களுடன் மோதி இறுதியில் தமிழீழ விடுதலை புலிகளின் வீர மரபினை காக்க சயனைட் அருந்தி 12 வேங்கைகளும் அந்த மண்ணில் தங்கள் உயிர்களை அர்ப்பணித்தனர். அன்றைய நாட்களிலே அந்த சம்பவம் தமிழீழ விடுதலை போராட்டத்துக்கும் தமிழீழ மக்களுக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. ஆனாலும் விடுதலை போராட்டம் இன்னும் வீச்சுடன் முன்னகர்ந்தது. தமிழ் மக்களுக்கு தொடர்ந்தும் போரிடும் வல்லமையை தூண்டியது. பலாளி ராணுவ முகாமில் வைத்து சைனட் உட்கொண்டு வீரச்சாவடைந்த லெப்டினன்ட் கேர்னல் குமரப்பா, லெப்டினன்ட் கேர்னல் புலேந்திரன் மற்றும் ரகு, நலன், ஆனந்தகுமார், மிரேஸ், அன்பழகன், ரெஜினோல், தவக்குமார், கரண் உட்பட்ட 12 வேங்கைகளின் வித்துடல்களும் யாழ்ப்பாணம் வடமராட்சி தீர்விலுக்கு எடுத்து வரப்பட்டு பல்லாயிரக்கணக்கான மக்கள் போராளிகள் முன்னிலையில் தீயில் சங்கமமாயின. இன்று அந்த 12 வேங்கைகள் நினைவான நினைவு சதுக்கம் ஆக்கிரமிக்கப்பட்டு சிங்கள படைகளால் சிதைக்கப்பட்டாலும் அவர்களின் நினைவுகள் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டே உள்ளன. இந்த திட்டமிட்ட ஸ்ரீலங்கா அரசின் சதி நடந்தேறி 38 நிறைவடைந்துள்ளது. ஆனால் தமிழ் மக்கள் மத்தியில் ஆறாத வடுவாகவே அந்த சம்பவம் இன்றும் உள்ளது. எமது வீரர்களை சாவின் பொறிக்கில் தள்ளியது இந்தியா எமது மக்களுக்கு இழைத்த மன்னிக்க முடியாத குற்றமாகும். புலேந்திரன், குமரப்பா உட்பட 12 வேங்கைகளின் வீரச்சாவு ஒரு பெரும் வல்லரசை எதிர்த்து நிற்கும் நெஞ்சுரத்தை எமக்கு ஏற்படுத்தியது என்று தமிழீழ தேசிய தலைவர் இவர்களுடைய வீர மரணத்தை இட்டு பின்பு தனது கருத்தை பதிவு செய்திருந்தார்.
1: லெப்டினன்ட் கேர்னல் குமரப்பாவின் நினைவாக இறுதியாக தனது மறைவுக்கு முன்பு சுதுமலை அம்மன் முன்றலில் லட்சக்கணக்கான மக்கள் முன்பு நிகழ்த்திய தனது இறுதி உரையின் சிறு பகுதியினை கேட்டு பார்ப்போம்.
2: தலைவர் அவர்களுக்கும் இங்கு கூடியிருக்கும் மூத்த உறுப்பினர் அவர்களுக்கும் சகல பொதுமக்களுக்கும் எனது இனிமையான வணக்கங்கள். முதற்கட்டமாக அதாவது இறுதியாக நடந்த இந்த போராட்ட சூழ்நிலையில் அது எமது தலைவர் டெல்லியில் இருந்த பொழுது அவரை இங்கு கொண்டு வருவதற்கு எமது மக்கள் செய்த அமைதி வழியான போராட்டங்களுக்கு நான் மிகவும் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே நேரத்தில் எமது போராட்ட பாதையில் ஏற்பட்ட இந்த நெகிழ்ச்சி போக்கு எமக்கு சாதகமாக பயன்படுத்தி ராஜதந்திர வழிகளிலும் எமது பாதையிலும் மேலும் தொடர்ச்சியாக எமது இலட்சியத்தை நாங்கள் சென்றடைவோம் என்பதில் நாங்கள் மிகவும் உறுதியாகவே இருக்கின்றோம். யாரும் கூறுவது போல எமது தலைவரோ அல்லது எமது சக அங்கத்தவர்களோ பதவிக்கு ஆசைப்பட்டவர்கள் அல்ல. அதாவது தற்போதைய சூழ்நிலையில் இதை எமக்கு சாதகமாக பயன்படுத்தி எமது இலட்சிய பாதையை மேலும் உறுதியாக எமது அதை சென்றடைவோம் என்பதே எமது நோக்கம். அதில் மக்கள் எங்களை பூர்ணமாக நம்ப வேண்டும் என்பதே எனது வேண்டுகோள். வணக்கம்.

வியாழன் இரவுகளிலே ஒளிபரப்பாகும் தமிழ் ஓசையின் மறு ஒளிபரப்பினை உலகத் தமிழரின் உரிமை தோழன் 24 மணி நேர இன்பத் தமிழ் வானொலியூடாக வெள்ளை காலை 10 மணிக்கும் சனி மாலை 4 மணிக்கும் மீண்டும் மறு ஒளிபரப்பிலே கேட்டு மகிழலாம்.

கடந்த வருடம் இலங்கையில் ஏற்பட்டிருக்கும் மக்கள் புரட்சியை பற்றி வாழணுமா சாதனமா சொல்லுங்கள். டி ராஜேந்தர் பாடியதும் சாதனை தமிழாவின் தயாரிப்பிலே ஜே சமீலின் இசையில் அஸ்மினின் எழுத்துக்கள் உருவான பாடல் காலத்துக்கு பொருத்தமாக இருப்பதால் மீண்டும் ஒளிபரப்பு.

0: மெல்பேர்னில் நடைபெறவுள்ள சமூக மற்றும் கலை நிகழ்வுகள் பற்றிய அறிவித்தல்கள்.
1: முதலில்
0: ஸ்ரீ சிவா விஷ்ணு ஆலய புரட்டாசி சனி பூஜைகள் பற்றிய அறிவித்தல். புரட்டாசி சனி ஹோமமும் பெருமாள் திருமஞ்சனமும் நடைபெறும் புரட்டாசி சனி வழிபாடுகளின் தொடர்ச்சியாக அக்டோபர் 3 திகதிகளிலும் இடம்பெறும் பூஜை நிகழ்வுகளின் நேர விவரம். காலை 8 ஸ்ரீ விஷ்ணு அபிஷேகம், காலை 9 ஸ்ரீ விஷ்ணு அலங்காரமும் தீபாராதனையும், காலை 10 நவக்கரக ஹோமமும் அபிஷேகமும், பகல் 12:45 அன்னதானமும் இடம்பெறும். அனைத்து பூஜைகளுக்கும் சிறப்பு உபயங்கள் ஸ்பான்சர்ஷிப் ஏற்றுக்கொள்ளப்படும். மேலதிக விவரங்களுக்கு ஆலய முகாமையாளரை 03-9782-0878 எனும் தொலைபேசி இலக்கத்தில் தொடர்பு கொள்ளுங்கள். இன்னிசை மாலை மற்றும் இரவு விருந்து. CLOU 9 இவெண்ட்ஸ் வழங்கும் இன்னிசை மாலையும் இணையம் கரங்களும் சிறப்பு இசை நிகழ்ச்சி மற்றும் இரவு விருந்துடன் நடைபெறவுள்ளது. இசையையும் நட்பையும் ஒருங்கே அனுபவிக்க விரும்பும் அனைவருக்கும் இது மறக்க முடியாத நிகழ்வாக அமையும். அக்டோபர் 17 சனிக்கிழமை மாலை 6 கிரீன்ஸ்போரோ சர்பியன் சர்ச் ஹால் மண்டபத்தில் இந்நிகழ்ச்சி நடைபெறும். நுழைவுச் சீட்டுகள் மற்றும் முன்பதிவுகளுக்கு 0404-0401-0404 என்ற இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் கலந்து கொண்டு ஓர் இனிய இசை மாலையை அனுபவியுங்கள். சாரல் இசை பயணம். KC தமிழ் மன்றம் பெருமையுடன் வழங்கும் ஒரு பிரம்மாண்டமான வீணை இசை நிகழ்ச்சி உங்கள் வருகையை எதிர்நோக்குகிறது. சாரல் அ மியூசிக்கல் ஜெர்னி என்ற தலைப்பில் நடைபெறும் இந்நிகழ்வு இசை ரசிகர்களுக்கான சிறப்பான கலை அனுபவமாக அமையும். KC தமிழ் மன்றத்தின் பயணத்தில் முதல் முறையாக எங்கள் சமூக செயல்பாடுகளை வலுப்படுத்தவும் விரிவுபடுத்தவும் ஒரு நிதி திரட்டும் நிகழ்ச்சியை நடத்தவுள்ளோம். உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியமானது. இலங்கையைச் சேர்ந்த பிரபல வீணை கலைஞர் வாகேசன் அவர்களின் இசை நிகழ்ச்சி இதில் இடம்பெறவுள்ளது. வாகேசனுடன் கனுஷ், கவின் மற்றும் கிருஷன் ஆகியோர் இணைந்து பல்வேறு இசை வடிவங்களை உங்களுக்காக வழங்கவிருக்கின்றனர். இந்நிகழ்வில் குழந்தைகளின் மனநலம் மற்றும் நல்வாழ்வை மேம்படுத்தும் வகையிலான வெளியீடுகளும் அறிமுகப்படுத்தப்படவுள்ளன. நிகழ்விற்கான நுழைவுச் சீட்டுகளை முன்கூட்டியே பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கிறோம். டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய www.drcnacundrae.co.in/code/sswsicode சிற்றுண்டி மற்றும் இரவு உணவு இதில் அடங்கும். தயவு செய்து இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் குடும்பத்தினரையும் நண்பர்களையும் ஊக்குவியுங்கள். இசையை ரசியுங்கள். ஒரு நல்ல நோக்கத்தை ஆதரியுங்கள். நம் சமூகத்தை வலுப்படுத்துங்கள். அக்டோபர் 18 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 பாக்கேன்ஹம் கார்டினியா கல்ச்சரல் சென்டர் கலாசார மையத்தில் நிகழ்ச்சி நடைபெறும். மேலதிக தகவல்களுக்கு 0445-557-024 என்ற இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளலாம். அஞ்சு வண்ண பூவே நேரலை இசை நிகழ்ச்சி. திரையிசையை நேசிக்கும் மெல்போர்ன் வாழ் மக்களுக்காக பிரபல பின்னணி பாடகி டாக்டர் சாரலதா மணி, சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியின் சிறந்த கலைஞர்கள் மற்றும் அருண் இசைக்குழுவினர் இணைந்து வழங்கும் அஞ்சு வண்ண பூவே இசை நிகழ்ச்சி இடம்பெறவுள்ளது. தமிழ் திரைப்பட இசையின் இனிமையையும் நவீன இசையின் துடிப்பையும் ஒருங்கிணைக்கும் இந்நிகழ்வு குடும்பமெங்கும் ரசிக்கத்தக்க இசை விருந்தாக அமையும். அக்டோபர் 24 மாலை 6 கிராண்டியோரன் இல் நிகழ்ச்சி நடைபெறும். மேலதிக தகவலுக்கும் முன்பதிவுகளுக்கும் 0444-7865-851 இல் தொடர்பு கொள்ளவும்.
1: தமிழோசை நிர்வாகத்தின் அறிவித்தல். அன்புக்குரிய தமிழோசை நேர்களே, தமிழோசை கடந்த 35 மேலாக மெல்பர்ன் வானலைகளின் ஊடாக உங்களுக்கு பலவிதமான கதம்ப நிகழ்ச்சிகளையும் தாயகத்து நிலவரங்களையும் உள்ளூர் நிகழ்வுகள் பற்றிய விவரங்களையும் உடனுக்குடன் வழங்கி வந்து கொண்டிருக்கின்றது. மேலும் இது தொடர்ந்து இந்த வியாழன் மாலைகளில் நிலைத்து நிற்க உங்கள் உதவியை நாம் நாடி நிற்கின்றோம். 3000 வானொலி நிலைய விதிப்படி 1 ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கும் குறைந்தபட்சம் 50 அங்கத்தவர்கள் இருக்க வேண்டும். எனவே தமிழோசையோடு அங்கத்தவர்களாக சேர்ந்தோ அல்லது காலாவதியான உங்கள் அங்கத்துவத்தை புதுப்பித்தோ தமிழோசையை தொடர்ந்தும் வான் அலைகளில் தமிழ்ந்து வருவதற்கு உதவிடுவதோடு மேலும் எமது ஒரு மணி நேர ஒளிபரப்பை விருத்தி செய்வதற்கும் உதவிடும்படி தாழ்மையோடு கேட்டுக் கொள்கின்றோம். தனி நபருக்கும் தமிழ் அமைப்புகளுக்குமான ஒரு வருட சந்தா 16 வெள்ளிகளும் மாணவர்களுக்கும் சிரேஷ்ட பிரஜைகளுக்குமான ஒரு வருட சந்தா 11 வெள்ளிகள் மாத்திரமே. இப்பொழுதே தமிழோசையின் அங்கத்தவர்கள் ஆவதற்கான மேலதிக விவரங்களுக்கும் அங்கத்துவ படிவங்களுக்கும் திரு கோபால் அவர்களை 0437332240 திரு ரமேஷ் அவர்களை 0414185348 திரு டொமினிக் அவர்களை 0404804104 என்ற தொலைபேசி இலக்கங்களிலும் தொடர்பு கொள்ளும்படி தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றோம். முக்கிய குறிப்பு: தமிழோசை வானொலியில் அறிவிப்பாளர்களாக இணைந்து கொள்ள விரும்புபவர்களும் மேற்குறிப்பிட்ட தொலைபேசி இலக்கங்களில் தொடர்பு கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கின்றோம். ஆஸ்திரேலியாவில் எந்த வானொலியிலும் பணியாற்றுவதற்கான ஏற்றபடியான தகுந்த பயிற்சிகள் வழங்கப்படும்.
2: இத்துடன் தமிழோசையின் சமூக அறிவித்தல்கள் நிறைவு பெற்றன.
3: திருமதி ராணி தங்கராஜா அவர்களுக்கான த்ரீட்ரிபுஸ் தமிழோசை வானொலியின் புகழஞ்சல்.
4: திருமதி ராணி தங்கராஜா அவனுடைய பங்களிப்பு த்ரீட்ரிபுஸ் வானொலி குடும்பத்துக்கும் குறிப்பாக எனக்கும் எனது வானொலி பயணத்திலும் மிக ஒரு காத்திரமான பங்கை அவர் வகித்திருந்திருக்கின்றார். எமது வானொலிக்கு ஆரம்ப காலத்திலே தேவைப்பட்டும் பல ஆக்கங்களை மற்றும் கவிதைகளையும் எமது தேசம் சம்பந்தமான பல நினைவுகளை பகிரவும் நேரடியாகவும் ஒளிப்பதிவு செய்தும் தமிழோசை வானொலிக்கு அவர் வழங்கிய பங்களிப்புகளுக்கு நாம் இந்த வேளையிலே தமது சிரம் தாழ்த்தி அன்னை ராணி தங்கராஜா அவர்களுக்கு தமது மரியாதையை செலுத்திக் கொள்கின்றோம். அது மட்டுமல்லாமல் பலருக்கு நினைவில் இருக்கக்கூடும் தமது செல்லப்பா அவர்களுடைய இசை நிகழ்ச்சி இங்கே மெல்பர்ன் மண்ணிலே நடைபெற்ற போது முதல் முதலிலே மேடையேறி தனது தங்க நகையை அன்பளிப்பு செய்து போராட்டத்துக்கும் பெருமளவிலே ஆதரவு வழங்கிய ஒரு துணிந்த பெண்மணியாகவும் தன்னை காட்டிக் கொண்டவர் தேனிசை செல்லப்பா அவர்களுடைய இசை நிகழ்ச்சியிலே அவர் தங்க மாலை கழுத்துகளே கொஞ்சம் நெல்லுங்கள் என்ற பாடலை பாடிக்கொண்டு முடித்தும் தருவாயில் திருமதி ராணி தங்கராஜா அவர்கள் செய்த செயல் பலரது மனதையும் தொட்டு தமது பங்களிப்புகளையும் செய்ய வைத்தது. எங்களை போன்ற பல இளைஞர்களுக்கு ஒரு பேத்தியாக என்னை பேரனாக மதித்து இந்த வானொலியிலே நான் செய்கின்ற தவறுகள் குறைகள் நல்லதுகளை சுட்டிக்காட்டி எம்மை இன்று வழி நடத்துவதற்கு பெரும் உறுதுணையாக இருந்த ஒரு தாய் என்றால் திருமதி ராணி தங்கராஜா அவர்கள்.
3: மேலும் திருமதி ராணி தங்கராஜா அவரோடு அவரோடு இணைந்து தமிழ் ஆஸ்திரேலிய தோழமை கழகம் என்னும் அமைப்பினையும் 25 வருடங்களுக்கு மேலாக நடத்தி வந்தார்கள். அத்தோடு மெல்பர்ன் முருகன் ஆலயத்தின் கோட்டத்துக்கும் இவர்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது.
4: அவர்களுக்கு இந்த வேளையிலே மீண்டும் தமிழோசை வானொலி குடும்பத்தின் சார்பிலும் எனது குடும்பத்தின் சார்பிலும் சிறந்தாழ்த்தி எமது மரியாதையையும் அஞ்சலியையும் செலுத்திக் கொள்கிறோம். அன்னாரது இழப்பினால் துயர் உற்றிருக்கும் அவரது குடும்பத்தினரோடும் எமது இரங்கல்களையும் ஆறுதல்களையும் பகிர்ந்து கொண்டு இல்லாமல்ல இறைவன் அவர்களுக்கும் இந்த இக்கட்டான நேரத்திலே துணை நிற்க வேண்டும் என்று கேட்டு எமது அஞ்சலிகளை அவர் பாதத்தில் சமர்ப்பித்து அனுப்பி வைப்பதோடு அன்னாரது ஆத்மா சாந்திக்காகவும் பிரார்த்திக்கின்றேன்.

0: இன்றைய செய்தியின் பின்னணியில் எஸ் கே கிருத்திகனின்.
1: 2010 மஹிந்த ராஜபக்ச இலங்கையினுடைய புதிய துட்டகை மனுவாக வலம் வந்து கொண்டிருந்த காலப்பகுதி. அந்த சமயத்துல மிக விறுவிறுப்பாக இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் எப்படியான குளறுபடிகள் எல்லாம் அரங்கேறி இருக்குது என்று சொல்லி இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களும் மூத்த அரசியல் கட்சி தலைவர் ஆனந்த ஜெயக்கொடி அவர்களும் இன்றைக்கு பல ரகசியங்களை வெளிவிட்டிருக்கிறார்கள். அதே போல இலங்கையினுடைய எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா, அவருடைய மனைவி ஜல்லனி பிரேமதாசா இவர்கள் இருவருமே இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு நிதி மோசடிகள்ல சிக்கியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம இலங்கையில இன்னும் 2 அக்டோபர் மாதம் 1 இருந்து அனைவரும் கட்டாயமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு புதிய சட்டமும் நடைமுறையாக போகுது. ஆக இவையெல்லாம் இன்னொன்ற பற்றியும் மேலும் பல முக்கியமான செய்திகளை பற்றியும் தான் இந்த காணொலியில விளக்கமா பார்க்க போறோம். என்ன விடயம் என்று சொன்னா, 2009 இறுதி யுத்தம் மௌனிக்கப்பட்ட பிறகு இந்த மஹிந்த ராஜபக்ச நாட்டினுடைய மீட்பராக, யுத்த வெற்றி வீரனாக, அதையெல்லாம் தாண்டி இலங்கையினுடைய புதிய துட்டகை முனுவாக உருமாறியிருந்தவர். இதன் அடிப்படையில் 2010 ஜனவரி மாதம் 26 புதிய ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதிகளும் அறிவிக்கப்பட்டது. அதன்படி அப்ப 2 தான் மிக கடுமையான போட்டிகள் நிலவி இருக்குது. ஒன்று, அப்ப ஜனாதிபதியாக இருந்திருக்கக்கூடிய மஹிந்த ராஜபக்ச. 2, முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்டு மாஸ்டர் சரத் பொன்சேகா. இதன் அடிப்படையில் 26 இந்த தேர்தல் நடைபெற்று முடிவுகள் வெளியாகி கொண்டிருந்த நேரத்தில் இந்த மஹிந்த கும்பலால எப்படியான குளறுபடிகள் எல்லாம் இடம்பெற்றது என்று சொல்லி அப்ப பிரதான அரசியல் கட்சி தலைவராக இருந்த, இப்ப நேபாளம் நாட்டில் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆனந்த ஜெயக்கொடி இன்றைக்கு பல தகவல்களை வெளியிட்டிருக்கிறார். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குது என்று சொன்னா, இந்த தேர்தல் முடிவுகள் வெளியாகி கொண்டிருந்த சமயத்துல பிரதான தேர்தல் மாவட்டங்கள் என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஒருவருடைய வெற்றியை உறுதி செய்யக்கூடிய தேர்தல் மாவட்டங்களான கொழும்பு, கம்பகா, கழுத்துறை போன்ற தேர்தல் முடிவுகள்ல இந்த ஃபீல்டு மாஸ்டர் சரத் பொன்சேகா தான் முன்னிலையில் இருந்தவராம். மிக அதிகமான வாக்கு வித்தியாசங்கள் இந்த சரத் பொன்சேகாவுக்கும் மஹிந்த ராஜபக்சவுக்கும் இடையில இருந்ததாம். இதன் அடிப்படையில் சரத் பொன்சேகா தான் ஜனாதிபதியாக வெற்றி பெறப் போகிறார் என்று சொல்லப்பட்டு கொண்டிருந்த நேரத்துல திடீரென்று எந்த விதமான முன்னறிவித்தல், எந்த விதமான உத்தியோகபூர்வமான காரணங்களும் இல்லாம இந்த தேர்தல் வாக்குன்ற நடவடிக்கைகள் அப்படியே இடைநிறுத்தப்பட்டதாம். அது மட்டும் இல்லாம அப்ப தேர்தல் ஆணையாளராக இருந்த தயானந்த திசாநாயக்கா என்ற நபரை வலுக்கட்டாயமாக அந்த பிரதான தேர்தல் காரியாலயத்திலிருந்து வெளியேற்றியிருந்தவர்களாம். அவருக்கு என்ன நடந்தது, அவர் எங்க கொண்டு செல்லப்பட்டவர் என்று சொல்லி எந்த விதமான தகவல்களுமே தங்களுக்கு கிடைக்கலையாம். இதற்கு பிறகு நள்ளிரவு 12 இந்த தேர்தல் முடிவுகள் வெளியாகும் என்று சொல்லப்பட்டு அதிகாலை 3 அது பிற்போடப்பட்டிருந்ததாம். அந்த சமயத்துல இந்த தேர்தல் முடிவுகள் வெளியிடுற நடவடிக்கைகள் எல்லாமே உத்தியோகபூர்வ தேர்தல் செயலகத்தில இருந்து ஓட்டர்ஸ் எச் கிளப் என்று சொல்லப்படுகிற இன்னும் ஒரு இடத்துக்கு மாற்றப்பட்டதாம். அங்க வைத்து சட்டவிரோதமாக தயாரிக்கப்பட்ட பல தேர்தல் முடிவுகளை ஒன்று சேர்த்து அதன் பிரகாரம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டதாம். இது எல்லாமே முழுக்க முழுக்க மாற்றப்பட்ட, தெளிவுபடுத்தப்பட்ட தேர்தல் முடிவுகள் என்று சொல்லி இந்த ஆனந்த ஜெயக்கொடி பகிரங்கமாக ஒரு விடயத்தை வெளியிட்டிருக்கிறார். அதே போல நேற்றைய தினம் இலங்கையினுடைய தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் கம்பஹா பகுதியில் ஒரு பொதுமக்கள் சந்திப்புல ஈடுபட்டிருந்தவர். இங்க வைத்து இவரும் இந்த 2010 தேர்தலை பற்றி பல உண்மைகளை சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லப்பட்டிருக்குது என்று சொன்னா, இந்த 2010 தேர்தல் முடிவுகள் வெளியாகி கொண்டிருந்த நேரத்தில் அப்போதைய ஜனாதிபதி வேட்பாளர் இந்த ஃபீல்டு மாஸ்டர் சரத் பொன்சேகாவும் நானும் இந்த அனுரகுமார திசாநாயக்காவும் ஒரே இடத்துல, ஒரு தனியார் விடுதியில ஒரே இடத்துல இருந்துதானா இந்த தேர்தல் முடிவுகளை பார்த்துக் கொண்டிருந்தவர்கள். அதன் பிரகாரம் இந்த தேர்தல் முடிவுகள் வெளியாகி அதுல மஹிந்த ராஜபக்ச வெற்றி பெற போகிறார் என்று தெரிய வந்ததுமே உடனடியாக ஒரு சில ராணுவத்தினர் தங்களுடைய விடுதிகளை சுற்றி வளைத்திருந்தவர்களாம். மிக முழுமையான சுற்றி வளைப்பு, யாருமே அங்கிருந்து வெளியேறாத வண்ணம் இருந்தது என்று சொல்லியிருக்கிறார். அதே போல இந்த மஹிந்த ராஜபக்ச வெற்றி பெற்று விட்டார் என்று அறிவிச்சு கொஞ்ச நேரத்திலேயே, ஒரு அரை மணி நேரத்துக்கு உள்ளதாகவே அந்த ராணுவத்தினர் அந்த விடுதிக்குள்ள வந்து அங்க இருந்து அப்போதைய ஜனாதிபதி வேட்பாளர் சரத் பொன்சேகாவை தங்களுக்கு சொந்தமான ஒரு ஜீப் வண்டியில கடத்தி சென்றவர்கள் என்று சொல்லியிருக்கிறார். இந்த விடயத்தை மேடையில வைத்து பகிரங்கமாக அனுரகுமார திசாநாயக்கா அறிவிச்சிருக்கிறார். இது எல்லாமே இந்த தேர்தல் பழிவாங்குற நடவடிக்கை என்றும், அதன் பிரகாரம் தான் இந்த சரத் பொன்சேகா கடத்தி செல்லப்பட்டவர் என்றும், அதற்கு பிறகு இவர் கைது செய்யப்பட்டதும் இந்த பழிவாங்குற நடவடிக்கை தான் என்று சொல்லி இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா தெரிவிச்சிருக்கிறார். அதே போல 2019 கோட்டாபாய ராஜபக்ச ஜனாதிபதியாக பதவியேற்ற பிறகு அப்ப மிக தீவிரமாக விசாரிக்கப்பட்டுக் கொண்டிருந்த இந்த உயிர்த்த ஞாயிறு வழக்கு விசாரணைகள், அதே போல இலங்கையில நடைபெற்றிருக்கக்கூடிய பல கொள்ளைகள் கொலைகள் என்று சொல்லி இந்த வழக்குகளை விசாரிச்சு கொண்டிருந்த 600 மேற்பட்ட குற்ற புலனாய்வு பிரிவு அதிகாரிகளை உடனடியாகவே அந்த வழக்கு விசாரணைகள் இருந்து நீக்கி இடம் மாற்றியிருந்தவர்களாம். அது மட்டும் இல்லாம அப்ப புலனாய்வு பிரிவினுடைய முக்கிய பதவியில இருந்திருக்கக்கூடிய ஷானி அபயசேகர போன்ற அதிகாரிகள் அந்த பதவியில இருந்து இடைநீக்கம் செய்து மிக சாதாரண பதவிகள்ல பணியமர்த்தப்பட்டவர்களாம். இது எல்லாவற்றையும் தாண்டி இந்த முக்கிய வழக்குகளை விசாரித்துக் கொண்டிருந்த சகல சிஐடி அதிகாரிகளுக்கும் வெளிநாட்டு தடை உத்தரவு பிறப்பிச்சு அவர்கள் மேலையும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதாம். இது எல்லாமே இந்த குற்றங்கள் இருக்கக்கூடிய உண்மைகள் வெளிவரக்கூடாது என்று சொல்லி இந்த கோட்டாபாய தரப்பு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய நடவடிக்கை என்று சொல்லியிருக்கிறார். இது எல்லாம் எந்த அளவு தூரம் வேகமாக செய்யப்பட்டது என்று சொன்னா, கோட்டாபாய ராஜபக்ச பதவியேற்று அதற்கு பிறகு பிரதமர் யார் என்ற முடிவு அந்த பிரதமருடைய பதவியேற்பே செய்யப்படையில அதற்கிடையில இந்த விசாரணை நடவடிக்கைகளை முடக்கிற செயற்பாட்டில் இந்த கோட்டாபாய ராஜபக்ச ஈடுபட்டவர் என்று சொல்லி அனுரகுமார் திசாநாயக்கா பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டையும் சுமத்தியிருக்கிறார். இதன் அடிப்படையில் இப்ப நடைபெற்றுக் கொண்டிருக்கிற வழக்கு விசாரணைகள் எல்லாமே இன்னமும் வீரப்படுத்தப்பட்டிருக்கிறதாகவும் அடுத்து வர்ற மாதங்கள்ல மிக முக்கியமான நபர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி இருக்கும்போதுதான் இப்ப எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய சஜித் பிரேமதாசா மேலையும் அவருடைய மனைவி ஜலனி பிரேமதாசா மேலையும் ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்குது. என்ன சொல்லப்பட்டிருக்குது என்று சொன்னா, இந்த சஜித் பிரேமதாசா அவருடைய அமைச்சகத்துக்கு கீழே ஸ்டேட் என்ஜினியரிங் கார்பரேஷன், அதாவது அரச பொறியியல் கழகம் ஒன்று இயங்கி வந்ததாம். இதற்கு கீழே பணியாற்றி இருக்கக்கூடிய உத்தியோகத்தர்கள், பாதுகாப்பு கடவில் இருந்திருக்கக்கூடிய சாதாரண உத்தியோகத்தர்கள் என்று சொல்லி சகலரையுமே இந்த சஜித் பிரேமதாசா அவனுடைய மனைவி ஜலனி பிரேமதாசாவுக்கு சொந்தமாக ஒரு தனியார் அழகு நிலையத்தில் பணியமர்த்தினவர்களாம். இந்த சகல உத்தியோகத்தர்களும் இந்த ஜலனி பிரேமதாசாவுடைய அழகு நிலையத்தில் வேலை செய்ததாகவும் அவர்களுக்கு இந்த சம்பளங்கள், மேலதிக கொடுப்பனவுகள், அதே போல எரிபொருள் செலவுகள் என்று சொல்லி இந்த சகல செலவுகளுக்கான கொடுப்பனவுகளுமே அரச நிதியில இருந்து வழங்கப்பட்டதாம். இந்த விடயம் இப்போ ஒரு குற்றச்சாட்டாக வைக்கப்பட்டிருக்கதாகவும், அதே போல இந்த ஜலனி பிரேமதாசாவுடைய அழகு நிலையம் அமைஞ்சிருந்த கட்டடத்துக்கான வாடகை செலுத்த வேண்டி வரும்போது அதற்காக சஜித் பிரேமதாசாவுடைய பிரத்யேக பாதுகாவலர்கள் பயன்படுத்தப்பட்டு அவர்கள் மூலமாக அந்த கடையினுடைய உரிமையாளர்கள் மிரட்டப்பட்டதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டிருக்குது. இது தொடர்பில் ஒரு விரிவான விசாரணை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி இலங்கையினுடைய ஒரு முன்னணி ஊடகம் குற்றம் சாட்டியிருக்குது. இப்படி இருக்கும்போதுதான் இலங்கையில் அக்டோபர் மாதம் 1 இருந்து டிமெரிட் சிஸ்டம், புள்ளி குறைப்பு முறை என்று சொல்லி ஒரு புதிய சட்டம் நடைமுறையாக போகுது. என்ன விடயம் என்று சொன்னா, இலங்கையில இப்ப போக்குவரத்துக்கள்ல ஈடுபடக்கூடிய சகல சாரதிகளுமே இந்த வீதி விதிமுறைகளை மீறும் போது அவர்களுக்கு புள்ளி குறைக்கிற நடவடிக்கை இடம்பெறப்போகுது. இது நீண்ட காலமாக சொல்லப்பட்டு வருகிற அக்டோபர் மாதம் 1 இருந்து நடைமுறைக்கு வருது. எப்படி என்று சொன்னா, இந்த சாரதிகளினுடைய அந்த வாகன அனுமதி பத்திரத்தின் பிரகாரம் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட புள்ளி வழங்கப்படும். இந்த புள்ளியை வைத்துக்கொண்டு அவர்கள் ஒவ்வொரு முறை வீதி விதிமுறைகளை மீறும் போது, அதாவது மது போதையில வாகனம் செலுத்துறது, வேகமாக பயணிக்கிறது, விபத்துக்களை ஏற்படுத்துறது என்று சொல்லி இப்படியான செயற்பாடுகள் ஈடுபடும் போது அவர்களுக்கு வழங்கப்பட்ட புள்ளி படிப்படியாக குறைக்கப்பட்டு வருமாம். இதன் அடிப்படையில் அந்த புள்ளிகள் முற்றாக குறைவடைந்தால் அவருடைய சாரதி அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்படும் என்று சொல்லப்பட்டிருக்குது. இந்த புள்ளிகள் எல்லாமே 2 காலத்துக்கு செல்லுபடியானது என்றும் அதற்கு பிறகு அது மீள புதுப்பிக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்குது. உண்மையிலேயே இலங்கையில மிக நீண்ட காலமாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு சட்டம் அது வருகிற அக்டோபர் மாதம் 1 நடைமுறைக்கு வருது. ஆக இந்த விடயங்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரயோசனமான தகவலோட என் முருகானல சந்திக்கிறேன். நன்றி.
2: கொழும்பு கோட்டை நீதவான் வசன் அமரசேனவுக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கு என்ற தகவல் வந்து இன்றைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு. சில நாட்களுக்கு முதல்ல சோசியல் மீடியாவில் இந்த தகவல் வந்து பேசப்பட்டிருந்தது. ஆனால் இன்றைக்கு முன்னணி ஊடக நிறுவனங்களை உறுதி செய்திருக்கு, கொழும்பு கோட்டை நீதவான் வசன் அமரசேனவுக்கு கடிதம் மூலமாக கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கு என்று சொல்லி. ஆகஸ்ட் மாதத்தில் தான் இந்த கடிதம் அவருக்கு கிடைச்சிருக்கிறதா சொல்லப்படுது. இது சம்மந்தமாக சிஐடி ஒரு விசாரணையை ஆரம்பிச்சிருக்கு. கொழும்பு கோட்டை நீதவான் வசன் அமரசேனட்ட சிஐடி வாக்குமூலம் பதிவு செய்திருக்கு. எப்படி, என்ன அடிப்படையில், அந்த கடிதத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி குற்ற புலனாய்வு திணைக்களம் நீதவான் கேட்டு முதல்கட்ட விசாரணைகளை ஆரம்பிச்சிருக்கு. போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவனுடைய நேரடி அறிவுறுத்தலுக்கு பிறகுதான் அந்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. கொழும்பு கோட்டை நீதவான் வசன் அமரசேன சிஐடிக்கு மட்டும் கிடையாது, நீதிச்சேவை ஆணைக்குழுவிலையும் இது சம்பந்தமா ஒரு முறைப்பாட்டை பதிவு செய்திருக்கிறார் என்ற விஷயமும் இன்றைக்கு ஒரு இது செய்யப்பட்டிருக்கு. கோட்டாபய ராஜபக்ச வெளிநாடு போறதுக்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. கேர்னல் கோட்டாபய ராஜபக்சோட சேர்த்து கேர்னலா செயல்பட்டு கொண்டிருந்த அன்சார் சொல்லப்படுற ஒரு நபர், ராணுவ புலனாய்வாளர் சொல்லி இதுக்கு முதல்லையும் பேசப்பட்ட லசந்த விக்ரமதுங்கவினுடைய கொலையோட சம்பந்தப்பட்டவர் சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற பிரேமானந்த உதலாகம, இந்த மூன்று பேரும் வெளிநாடு போறதுக்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமான விசாரணைகளுக்கு இந்த மூன்று பேரும் தேவைப்படுற நபர்கள் என்ற அடிப்படையில் சிஐடி சமர்ப்பிச்சிருந்த ஆவணங்களுக்கு பிறகு, அறிக்கைகளுக்கு பிறகு, கொழும்பு கோட்டை நீதவான் வசன் அமரசேன கோட்டாபய ராஜபக்சவுக்கு வெளிநாடு போறதுக்கு தடை விதிச்சிருந்தார். கோட்டாபய ராஜபக்சவினுடைய பிரத்யேக செயலாளர் இருந்த சுகேஸ்வர பண்டார சம்பந்தப்பட்டிருக்கிற ரெண்டு சம்பளம் பெற்றுக்கொண்டார் என்று சொல்லப்படுற சம்பவம் சம்பந்தமான விசாரணையும் வந்து கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் நடத்தப்படுது. இன்னைக்கு நடந்திருக்கிற ரெண்டு முக்கியமான வழக்கு விசாரணைகள் நாமல் ராஜபக்சவினுடைய யாபஸ் மோசடி சம்பந்தமானது, நிதி துவிதாக்கல் நடந்திருக்கு என்று சொல்லப்படுற சம்பவம், 10 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றுக்கொண்டார் என்று சொல்லப்படுற சம்பவம், 16.6 மில்லியன் ரூபாய் இல்லாட்டி 160 லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான பொதுமக்களினுடைய பணத்தை பயன்படுத்தி ரணில் விக்ரமசிங்க வெளிநாட்டு பயணத்தில் ஈடுபட்டார் என்று சொல்லப்படுற சம்பவம் சம்பந்தமா இன்றைக்கும் அந்த வழக்கு விசாரணை நடந்தது. இந்த மாதிரி ரணில் விக்ரமசிங்கவினுடைய அந்த வழக்கு விசாரணையும் நீதவான் கோட்டை நீதவான் வசந்த் அமரசேன முன்னிலையில தான் நடந்து கொண்டிருக்கு. இதை தவிர ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமான விசாரணைகள் குறிப்பா அரச புலனாய்வு பிரிவினுடைய முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சலை சம்பந்தமா நடந்து கொண்டிருக்கிற விசாரணைகள், சிஎஸ்என் தொலைக்காட்சி சம்பந்தமாகவும் யோஷித ராஜபக்ச சம்பந்தமாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற சில விசாரணைகள், வேற அரசியல்வாதிகள் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ மாதிரியான அரசியல்வாதிகள் அதை பற்றின விசாரணைகள், இன்னும் ஒரு பக்கம் நீதிமன்ற அவதூறு சம்பந்தமாக விமல் வீரவங்ச, உதயகம்மன் பில, திலீப் ஜாவீர் இந்த மாதிரியான அரசியல்வாதிகள் நீதிமன்றத்தை அவதூறு செய்திருக்கிறாங்கன்னு சொல்லி சிஐடி ஒரு அறிக்கையை சமர்ப்பிச்சிருந்தது. அதுக்கு பிறகு இந்த வழக்கு விசாரணை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகப்படணும்னு சொல்லி தீர்மானிச்சவரும் கொழும்பு கோட்டை நீதவான் வசந்த் அமரசேன. இந்த மாதிரியான ஹை ப்ரொஃபைல் கேசஸ் நடத்தி கொண்டிருக்கிற ஒரு நீதவானுக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கு என்றது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அதை விசாரிக்கிறதுக்கு இப்ப சிஐடியும் வந்து விசாரணைகளை வந்து ஆரம்பிச்சிருக்கு. கடந்த காலத்துல தான் விசாரணை நடத்தின அதிகாரிகள் சிஐடி அதிகாரிகள் நாட்டை விட்டு தப்பியோட வேண்டிய நிலம் உருவாகுது. ஊடகவியலாளர்கள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய நிலம் உருவாகி இருந்தது. சில நீதிபதிகள் கூட இலங்கையை விட்டு பாதுகாப்பு காரணத்துக்காக வெளியேற வேண்டிய ஒரு நிலம் உருவாகி இருந்தது. இலங்கையில் இருக்கிறது ஆபத்தானது என்ற காரணத்துக்காக சில சாட்சியங்கள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு நிலம் உருவாகி இருந்தது. இந்த காலகட்டத்திலையும் முக்கியமான வழக்கு விசாரணைகளை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு நீதவானுக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கு என்றது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. இதை பற்றி தீவிரமான ஒரு விசாரணை நடத்தப்படும், உண்மை வெளிவரும் சொல்லி நாங்கள் நம்புவோம், எதிர்பார்ப்போம். இது நீதவான் கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் இன்றைக்கு மூன்று முக்கியமான வழக்குகள் நடந்திருக்கு. முதலாவது ரணில் விக்ரமசிங்கவினுடைய வழக்கு விசாரணை, பொதுமக்களினுடைய பணத்தை பயன்படுத்தி வெளிநாட்டு பயணத்துல முறையற்ற பயணத்துல ரணில் விக்ரமசிங்க ஈடுபட்டார் என்று சொல்லப்படுற சம்பவம், அதை பற்றின விசாரணைகள் நடந்து கொண்டிருந்தது. இன்றைக்கு இந்த விசாரணைக்குன்னு சொல்லி இவங்க முன்னிலையாகி இருக்கிறாங்க ரணில் விக்ரமசிங்க. அதே மாதிரி முன்னாள் ஜனாதிபதியினுடைய செயலாளராக இருந்த சமன் ஏகநாயக்க சம்பந்தமான விசாரணைகள், நவம்பர் மாதம் 11ஆம் தேதி சட்டம் அதிபரினுடைய ஆலோசனை கிடைக்க இருக்கு சொல்லி இன்னைக்கு சட்டம் அதிபர் தினைக்களம் நீதிமன்றத்துக்கு அறிவிச்சிருந்தது. இப்ப சட்டம் அதிபராக இருக்கிறவர் பாரிந்த ரணசிங்க, ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியா இருந்த காலகட்டத்தில் ரணில் விக்ரமசிங்கவால் நியமிக்கப்பட்ட ஒருத்தர், அவரே ரணில் விக்ரமசிங்கவினுடைய வழக்கு சம்பந்தமான ஒரு ஆலோசனையை அறிவுறுத்தல சொல்ல வேண்டியிருக்கு. அந்த அறிவுறுத்தல் எப்படியானதுன்றது வந்து நவம்பர் 11ஆம் தேதி நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்படும், நாங்களும் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்து சில அரசியல்வாதிகள் போயிருந்ததை பார்க்க முடிஞ்சது. ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ, சாகல ரத்நாயக்க, வேற தமிழ் அரசியல்வாதிகள் சொல்லி பார்க்குற நேரத்தில் வந்து ஜீவன் தொண்டமான அந்த இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. நீதிமன்ற வழக்கு விசாரணை முடிஞ்சு ரணில் விக்ரமசிங்க அவருடைய மனைவி அந்த தரப்பு வெளியேறி கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் வந்து ஊடகவியலாளர்கள், கேமராமேன், அதுல நிறைய பேர் இருப்பாங்க அதை போட்டோ எடுக்கிறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்குன்னு சொல்லி, அந்த சந்தர்ப்பத்தில் ரணில் விக்ரமசிங்கவினுடைய பாதுகாப்பு அதிகாரி ஒருத்தர் ஒரு ஜேர்னலிஸ்ட் இல்லாட்டி ஒரு கேமராமேனால தாக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லப்படுற ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கிறதா சொல்லப்படுது. கேமராமேன் வந்து ரணில் விக்ரமசிங்கவினுடைய பாதுகாப்பு அதிகாரியை தாக்கி இருக்கிறார் என்று சொல்லி குற்றம் சாட்டப்பட்டு கொம்மனிதர் போலீஸ்ல வந்து ஒரு முறைப்பாடும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதை தவிர அவர் காயமடைஞ்சிருக்கிறாராம், தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் சொல்லியும் சொல்லப்பட்டிருந்தது. இப்படியான ஒரு சம்பவமும் ரணில் விக்ரமசிங்க அந்த இடத்துல இருந்து வெளியேறுற நேரத்துல பதிவாகி இருந்தது. நிறைய கூட்டம், ஊடகவியலாளர்கள், அதை ஒளிப்பதிவு செய்யறதுக்கு போயிருந்த ஊடகவியலாளர்கள், பார்க்கறதுக்கு போயிருந்தவர்கள், அவருடைய ஆதரவாளர்கள், அரசியல்வாதிகள் சொல்லி நிறைய பேர் அந்த இடத்துல இருந்தாங்க. இரண்டாவது வழக்கு விசாரணை, இந்த வழக்கும் வந்து கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் தான் விசாரணைக்கு வந்தது. அடுத்த வழக்கு விசாரணை நாமல் ராஜபக்சவினுடையது. நாமல் ராஜபக்சவுக்கு நீதிமன்றம் பிணை கொடுத்திருக்கு. பிணை கொடுத்திருந்தாலும் நாமல் ராஜபக்ச சிறையில தான் அடைக்கப்பட்டிருக்கிறார். அன்றைக்கு ஒரு மீம ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், யாரும் எழுதியிருந்ததை பார்த்தேன் சொன்னால், இந்த சவுக்கு சங்கர் அரஸ்ட் பண்ணப்படுற நேரத்தில் ஒரு மீம் பரவலாக பேசப்படும், சவுக்கு சங்கர் விடுதலை ஆனாலும் மீண்டும் கைது என்று சொல்ல மாதிரியான ஒரு சம்பவம் இன்றைக்கு நாமல் ராஜபக்சவுக்கு நடந்திருக்குன்னு சொல்லி யாரும் ஃபேஸ்புக்கில் எழுதியிருந்ததை பார்த்தேன். அந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் உண்மையில் நடந்திருக்கு. நாமல் ராஜபக்சவுக்கு கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேனை பிணையில் போக முடியும் என்று சொல்லி விடுவிப்பு கொடுத்திருக்கிறார். சில நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் ஏற்கனவே கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகமவியினுடைய உத்தரவு என்று சொன்னால் நாமல் ராஜபக்ச விளக்கமறியலில் வைக்கப்படணும் என்றது. அதுக்கேற்ற மாதிரி நாமல் ராஜபக்ச திரும்ப சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு நாமல் ராஜபக்சவுக்கு பிணை கொடுக்கப்பட்டதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, அவருடைய சட்டத்தரணி வந்து சொல்லியிருந்தார், இவர் அதிகாரத்தில் இருந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த மோசடி நடந்தது என்று சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருந்தது இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும். ஆனா இப்ப நாமல் ராஜபக்சிட்ட வந்து எந்த விதமான அதிகாரமும் கிடையாது, யாரையும் மிரட்ட போறது கிடையாது, யாருக்கும் அழுத்தம் எடுக்க போறதும் கிடையாது. இதை தவிர இவர் ஒரு அரசியல்வாதி, அரசியல்வாதின்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த மாதிரியான சம்பவத்தை வந்து இவர் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார், இந்த விசாரணை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்ன்னு சொல்லி நாமல்ட லோயர் இன்னைக்கு நீதிமன்றத்தில் குறிப்பிட்டிருந்தார். இந்த மாதிரியான ஒரு பின்புலத்தில் வந்து நாமல் ராஜபக்சவுக்கு பிணை கொடுக்க முடியும், அவர் யாரையும் மிரட்ட போறது கிடையாது, வெளிநாட்டுக்கும் தப்பியோட போறது கிடையாது என்னன்னு சொன்ன, அவர் ஒரு தீவிரமான அரசியல் ஈடுபட்டு கொண்டிருக்கிற நபர், இதனால நீங்க பிணை கொடுக்க முடியும்னு சொல்லி நீதிபதிட்ட வந்து நீதவான்ட நாமல் ராஜபக்சோட லோயர் கேட்டிருந்தார். இதுக்கு பிறகு நீதிமன்றமும் பிணை கொடுத்திருக்கு. 500,000 ரூபாய் பெறுமதியான ரொக்க பிணையும் 100 மில்லியன் ரூபாய் அப்படி இருந்தால் 10 கோடி ரூபாய் பெறுமதியான 2 சரீரப்பணிகளையும் நாமல் ராஜபக்ச லஞ்சமாக பெற்றுக்கொண்ட பணம் சொல்லப்படுறதும் 100 மில்லியன் ரூபாய், 10 கோடி ரூபாய். அந்த 10 கோடி ரூபாய் பெறுமதியான 2 சரீரப்பணிகள் வெளிநாடு போகிறதுக்கு நாமல் ராஜபக்சவுக்கு தட பிறப்பிக்கப்பட்டிருக்கு. சாட்சியங்களுக்கு அழுத்தம் எடுக்கக்கூடாது என்று சொல்லப்பட்ட உத்தரவுகளும் இன்றைக்கு நீதவானால் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கும் வந்து நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. இந்த நேரத்தில் இதே வழக்கு விசாரணையில் சந்தேக நபராக பெயரிடப்பட்டிருக்கிற ஷமீந்திர ராஜபக்ச, ஷமீந்திர ராஜபக்சோட லோயர் வந்து ஜனாதிபதி சட்டத்தரணி ஷமீந்திர ஃபெர்னாண்டோ இன்னைக்கு அவர் சம்பந்தமான சில விஷயங்களை சொல்றதுக்கு முன் வந்திருந்தார். ஷமீந்திர ஃபெர்னாண்டோவுக்கு வந்து இந்த மாதிரி நீதிமன்றம் பிடியான உத்தரவை பிறப்பிச்சிருக்கு. ஆனால் பணம் வந்ததாக சொல்லப்பட்டிருந்தாலும் கூட கபில சந்திரசேனோட வைஃபோட பிரியங்கா நியோமாலி விஜயநாயக்கவினுடைய கணக்கிலிருந்து ஷமீந்திர ராஜபக்சவுக்கான லஞ்ச பணம் அனுப்பி வைக்கப்பட்டது என்று சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. ஆனால் உண்மையில் வந்து 1% கூட பணம் வரவே இல்லை, அதுக்கான எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது என்று சொல்லி ஷமீந்திர ராஜபக்ச சார்பாக ஷமீந்திர ஃபெர்னாண்டோ வந்து இன்னைக்கு சில விஷயங்களை சொல்றதுக்கு முயற்சி எடுத்திருக்கிறாரு. இப்போ நீதவான் பசன் அமரசேன குறிப்பிட்டிருக்கிறாராம், இந்த விஷயத்த வந்து இப்போதைக்கு கதைக்க முடியாது என்று சொன்னா, சந்தேக நபரா பெயரிடப்பட்டிருக்கிற ஷமீந்திர ராஜபக்ச வழக்கு விசாரணைக்கு நீதிமன்றத்துக்கு முதல்ல வர வேண்டியிருக்கு, நீதிமன்றத்துக்கு வந்ததுக்கு பிறகுதான் இது சம்பந்தமான விஷயங்களை சொல்லலாம்னு சொல்லி நீதவான பசன் அமரசேன இன்னைக்கு குறிப்பிட்டிருக்கிறதும் மிக முக்கியமான ஒரு விஷயம். நாமல் ராஜபக்ச யாபாஸ் மோசடி சம்பந்தமான வழக்கு விசாரணை இந்த மாதிரி நடந்தது. இதே சம்பவம் சம்பந்தமா இன்னும் ஒரு உத்தரவும் வந்து கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேனவால் இன்னைக்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. பிரியங்கா நியோமாலி விஜயநாயக்கவ பிணையில எடுக்கிறதுக்குன்னு சொல்லி சரீரப்பணையில வந்து சைன் பண்ணியிருக்கிறாங்க. பிரியங்கி நியோமாலி விஜயநாயக்கவும் அவங்க ரெண்டு பேரும் சகோதரிகள். அதே மாதிரி கபில சந்திரசேனவும் அரவிந்த் டிசில்வாவும் வந்து சகல ரெண்டு பேரும் உறவு முறையில் எப்பயுமே எனக்கு ஒரு பிரச்சனை வர்றது வளமையான அந்த ரெண்டு பேரும் சகல, அவங்க ரெண்டு பேரும் சகோதரிகள். இதனால வந்து குடும்பத்துக்குள்ள பிணையில் எடுக்கலாம்னு சொல்லி பிரியங்கா விஜயநாயக்க நியோமாலிய இவங்க வந்து பிணையில் எடுத்து விடுறாங்க. இந்த ரெண்டு பேரும் சைன் பண்ணி சரீரப்பணையா வந்து சைன் பண்ணது எவ்வளவுன்னு சொன்னா, 2 சந்தர்ப்பங்கள்ல 20 மில்லியன் ரூபாய் என்ற அடிப்படையில், 2 கோடி ரூபாய் என்ற அடிப்படையில் 2 தடவை அப்படியா இருந்தா 40 மில்லியன் ரூபாய், 4 கோடி ரூபாய், 400,00,000 ரூபாவுக்கான சரீரப்பணையில தான் இந்த ரெண்டு பேரும் வந்து சைன் பண்றாங்க. ஆனா பிரியங்கா நியோமாலி விஜயநாயக்க பிணை கிடைச்சதுக்கு பிறகு ஆஸ்திரேலியாவுக்கு போறார், அதுக்கு பிறகு அவர் வரவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் ஆஸ்திரேலியாவுள்ளதான் தங்கியிருக்கிற சொல்லப்படுறது. நீதிமன்றம் வந்து பிடியான உத்தரவையும் பிறப்பிச்சிருந்தது. இந்த அடிப்படையில் வந்து நீங்க பிணைக்கு சைன் பண்ணியிருக்கிறீங்க, இந்த அளவு தொகைக்கான பிணையில சைன் பண்ணியிருக்கிறீங்கன்னு சொல்லி இவங்களுக்கு பிடியான உத்தரவு இந்த ரெண்டு பேருக்கு எதிராகவும் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இதுக்கு முதல் வழக்கு விசாரணையில அது திரும்ப நீதிமன்றத்தால் மீள பெற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. இன்றைக்கு வந்து அரவிந்த் டி சில்வாவும் அவருடைய வைஃப் பிரியங்கி நியோமாலி விஜயநாயக்கவும் நீதிமன்ற வழக்கு விசாரணைக்கும் போயிருக்கிறாங்க. இந்த பணத்தை அரசுடைமை ஆக்குறதுக்கு பறிமுதல் செய்யறதுக்கும் கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேன ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறார். யோசிச்சு பாருங்க, ரெண்டு சந்தர்ப்பங்கள்ல 2 கோடி ரூபான்னு சொன்னா மொத்தம் 4 கோடி ரூபாவை அரவிந்த் டி செல்வா வந்து செலுத்த வேண்டியிருக்கு. இன்றைக்கு வந்து 2 கோடி ரூபாவை செலுத்துறோம்னு சொல்லி இவருடைய சட்டத்தரணி வந்து நீதிமன்றத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அக்டோபர் 17 அடுத்த கட்டமா வந்து 2வது கட்டமா 200 லட்சம் ரூபாய் 2 கோடி ரூபாவை செலுத்துறதுக்கும் நீதிமன்றம் வந்து அனுமதி கொடுத்திருக்கு. இத்தனைக்கும் காரணம் பிணையில் எடுக்கிறதுக்கு சைன் பண்ணது. இன்னைக்கு மேல் நீதிமன்றம் இன்னும் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கு. ஞானசார தேரர் கைது செய்யப்படணும் சொல்லி ஒரு பிடியான உத்தரவு. நேற்றும் இதே செய்தியை பார்த்துனாங்க. அது நேற்று, இது இன்றைக்கு. நேற்றைய வழக்கு விசாரணை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் நடந்தது. அதில் ஜனாதிபதி பொதுமன்னிப்பு ரத்து செய்யப்பட்டதுக்கு பிறகு அவர் மாயமாகி இருக்கிறார், இல்லாட்டி சிறையில் அடைக்கப்படலைன்னு சொல்லி ஒரு மனுப்பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதுக்கு அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படணும்னு சொல்லி மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பிக்குது. இன்றைக்கு மேல் நீதிமன்றத்தில் ஞானசார தேரர் இஸ்லாத்து அவதூறு செய்திருக்கிறார் சொல்லப்படுற சம்பவம் சம்பந்தமான விசாரணை நடந்தது. இன்றைய விசாரணைக்கு ஞானசார தேரர் வரல. இதுக்கு பிறகு மேல் நீதிமன்றமும் மேல் நீதிமன்ற நீதிபதி புத்திக சி ராகல வந்து ஞானசார தேரர் உடனடியாக கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படணும்னு சொல்லி ஒரு உத்தரவையும் பிறப்பிச்சிருக்கிறார். இவர் இருக்கிற ஒரு கேள்வி என்னன்னு சொன்னால், ஞானசார தேரர் எங்கே இருக்கிறார், எப்போ கைது செய்யப்படுவார், இந்த சம்பவம் சம்பந்தமாக எப்போ கைது செய்யப்படுவார், மற்ற சம்பவம் சம்பந்தமாக இப்போ கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார் என்றதான் ஒரு முக்கியமான பிரச்சனை. என்ன நடக்கப் போகுது என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி வழக்கு விசாரணைகள் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு பின்புலத்தில் தான் கொழும்பு கோட்டை மீதவான வசன் அமரசேனவுக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கு என்றதும் ஒரு முக்கியமான விஷயம். என்ன நடக்கும், இந்த விசாரணைகள் எப்படி போக போகுது என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். நாளைக்கு இன்னும் ஒரு வீடியோவில் வழக்கம் போல் நாங்கள் சந்திக்கலாம். வணக்கம்.

0: செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி புதன்கிழமை இன்றைய நாள். ஈஸ்டர் குண்டு தாக்குதலை தலைமையேற்று நடத்தி முடித்த பிரதான தற்கொலை குண்டுதாரியான சஹ்ரான் ஹஷீமின் மனைவி ஃபாத்திமா ஹாதியாவை திருமணம் செய்ய நாடிய நபர் யார்? சஹ்ரான் ஹஷீமின் வெற்றிடத்தை நிரப்பிக் கொண்டிருப்பதாக கூறப்படும் கல்முனை நபரின் பின்புலம் என்ன? நாமல் ராஜபக்சவுக்கு அரசு பயப்படுகிறது என்று பொதுஜன பெருமனவின் செயலாளர் சாகர காரியவசம் சொல்லியிருக்கும் நிலையில், பொதுமக்களாகிய நாம் ஏன் இதற்கு நாமலுக்கு, நாமலின் அரசியல் சித்தாந்தத்துக்கு பயப்பட வேண்டும்? இவை பற்றியெல்லாம் இன்றைய வீடியோவில் விரிவாக பேசுவோம். இந்த யூடியூப் சேனலுக்கு புதியோருவர் என்றால் அல்லது இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறந்திருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் எமது வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க்கும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த லிங்கை கிளிக் செய்து ஃபாலோ செய்தால் எமது போஸ்ட் ஒவ்வொன்றையும் உடனடியாக வாசிக்க அல்லது பார்ப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கும் கிடைக்கும். சஹ்ரான் ஹாஷிமுடன் ஒரு குழுமம் இறந்து போன பிறகும் மற்றொரு குழு 200 முதல் 260 வருடங்கள் விசேட மேல் நீதிமன்றத்தால் சிறை தண்டனை கிடைக்கப்பட்ட பிறகும் நமக்கு எல்லாம் தீர்ந்து விட்டது என்று ஆழமாக பெருமூச்சு விட்டு கொண்டு வாழ முடியாத ஒரு அபாக்கிய நிலைமைதான் ஏற்பட்டிருக்கிறதோ என்று எண்ண தோன்றுகிறது. இதே பயங்கரவாத கொள்கையில் இருந்தவர்கள் அத்தனை பேருமே தண்டனை பெற்று விட்டார்களா, அல்லது திடீர் நல்லடியார்களாக சமூகத்தில் ஊடுருவி வேறு ஏதாவது அசம்பாவிதங்களுக்கு திட்டமிடுகிறார்களா என்பது தொடர்பில் புலனாய்வு பிரிவுகளினுடைய கவனம் குவிந்திருக்கிறதாம். இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் ஒருவர் முன்வைத்திருக்கக்கூடிய ஒரு கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. கல்முனையைச் சேர்ந்த ஒரு நபர் சஹ்ரான் குழுவின் புதிய தலைவர் என்கிறார் அவர். இதேவேளை ஊடகவியலாளர் கல்ப குணரத்னவும் இது பற்றி சொல்லியிருக்கிறார். தேசிய தௌஹீத் ஜமாத் என்று சொல்லப்படும் சஹ்ரானின் தலைமையில் இயங்கிய பயங்கரவாத குழுவில் இயங்கிய நபர் மீண்டும் எச்ச சொச்சங்களையெல்லாம் திரட்டி கொண்டு எழுந்து வர முயற்சி செய்து கொண்டிருப்பதாகவும், இது தொடர்பான புலனாய்வு அறிக்கைகள் கிடைத்திருப்பதால் அரசு இந்த நபரையும் இந்த நபரோடு கூடி குலாவி இருப்போரையும் கண்காணிப்பு வலயத்துக்குள் கொண்டு வந்திருப்பதாகவும் தெரிவிக்கிறார் கல்ப குணரத்ன. கல்முனையைச் சேர்ந்த இவர் தேசிய தௌஹீத் ஜமாத்தின் அம்பாறை மாவட்ட தலைவராக இருந்தவர் என்றும், அபு ஹசன் என்ற புனைப்பெயரில் அழைக்கப்பட்ட இவர் 1990ஆம் ஆண்டு பிறந்தவர் என்றும், சஹ்ரான் ஹஷீமுடன் தொடர்பை பேணியதற்காக 2019ஆம் ஆண்டு மே மாதம் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்ததாகவும் பிறகு விடுவிக்கப்பட்டதாகவும் சொல்லியிருந்தார் கல்ப. அவர் சொல்லக்கூடிய தகவல்கள் விசாரணைகளினுடைய முடிவில் தான் உறுதி செய்யப்பட வேண்டும். அதுபோல புலனாய்வு அறிக்கைகளும் தான் அதை முடிவு செய்ய வேண்டும். எந்த அடிப்படையில் கல்ப இதனை தெரிவிக்கிறார் என்பது தெரியவில்லை. அந்த கல்முனையைச் சேர்ந்த நபர் இப்போது 6 பேருடன் இயங்கிக் கொண்டிருப்பதாக புலனாய்வு பிரிவுகள் கண்டறிந்திருப்பதாக சொல்லும் கல்ப இதெல்லாவற்றையும் விட மிக முக்கிய விடயம் ஒன்றை சொல்லுகிறார். இவர் நாரம்மலவில் இருக்கும் சஹ்ரான் ஹஷீமின் மனைவி ஃபாத்திமா ஹாதியாவை தேடி சென்று அவரை திருமணம் செய்ய விரும்புவதாக கூறியதாகவும், ஆனால் அவர் தான் ஒரு தடவை திருமண வாழ்வில் பட்ட வலியும் கஷ்டமும் போதும் என்று மறுத்துவிட்டதாகவும், ஆனாலும் சலிப்படையாதவர் ஃபாத்திமா ஹாதியாவின் பெற்றோரையும் அணுகி தன்னுடைய சம்மதத்தை தெரிவித்து பெண் கேட்டு நின்றதாகவும், இதையெல்லாம் புலனாய்வு பிரிவுகள் கண்டறிந்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார். உண்மையில் இதெல்லாம் என்ன? இப்படி ஒரு குழு இருக்கிறதா? இவர்கள் என்ன செய்கிறார்கள்? யாரை பின்தொடர்கிறார்கள்? சமூக ஊடகங்களில் என்ன செய்கிறார்கள்? மீண்டும் தமது அடிப்படைவாத கொள்கைகளை தெருவோர பிரச்சாரம் என்ற பெயரிலும் விவாதங்கள் என்ற பெயரிலும் பரப்பி பாமர மக்களின் தலையை கழுவி கொண்டிருக்கிறார்களா? மாற்று மதத்தவர்கள் தொடர்பாக வன்மத்தையும் குரோதத்தையும் கக்குகிறார்களா? சொந்த இஸ்லாமிய சகோதரர்கள் மீது முன்னைய காலங்கள் போல அழுத்தங்களை பிரயோகிக்கிறார்களா? மொத்தத்தில் இவர்கள் என்னதான் செய்கிறார்கள்? இவர்களது இலக்கு என்ன என்று அனைத்தையும் ஆராய வேண்டியது காலத்தின் கட்டாயமாகிறது. ஈஸர் குண்டுவெடிப்பு தொடர்பான விசாரணைகளில் சுரேஷ் சலே, கோட்டாபய போன்றோரினுடைய பெயர்கள் அடிபடத் தொடங்கிய பிறகு கைது செய்யப்பட்ட அடிப்படைவாதிகளும் பயங்கரவாதிகளும் அப்பாவிகள் போலவும், இது முழுக்க முழுக்க ஆட்சியை பிடிக்க நடந்த வன்முறை என்றும் சிலர் நம்ப தொடங்கிவிட்டார்கள். போதாக்குறைக்கு தீர்ப்பு எல்லாம் முடிய பஸ்ஸில் ஏற்றப்பட்ட குற்றவாளிகளும் எந்தவித குற்ற உணர்வும் இன்றி மேலே கை நீட்டி தங்களை குற்றமற்றவர்கள் என்றார்கள். நீதிமன்றத்தில் நடந்த வழக்கு விசாரணைகளில் இந்த கோரத்தில் சம்பந்தப்பட்ட ஒவ்வொருவரை பற்றியும் மிக நீண்ட குறிப்பு இருக்கிறது. விடுவிக்கப்பட்டவர்கள் கூட அரசு தரப்பு போதுமான சாட்சியங்களை முன்வைக்கவில்லை, அதனால் ஆதாரமில்லை என்ற காரணத்துக்காக விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். உண்மையில் இனிதான் புலனாய்வு பிரிவுகள் மிக கவனமாக இருக்க வேண்டும். இவர்களால் சாமானிய மக்களினுடைய இயல்பு வாழ்க்கைக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு நேரக்கூடாது. ஈஸ்டர் தொடர்பான விசாரணைகள் அதன் பின்புலம் இதில் சம்பந்தப்பட்டிருக்கும் பயங்கரவாதிகளினுடைய பின்னணி என்று இது மிக நீண்டதொரு கதை. ஒவ்வொரு கதைக்குள்ளும் ஏகப்பட்ட கிளை கதைகள், விதவிதமான கேரக்டர்கள், சஹ்ரானின் பயங்கரவாத கும்பலும் மூளைச்சலவை செய்யப்பட்ட சிலரும் இதில் பங்குதாரர்கள். அதே போல குண்டு வெடிக்கும் வரை கவனம் எடுக்காமல் இருந்து கடமை தவறிய அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் மற்றொரு பங்குதாரர்கள். கடைசியாக இவ்வளவும் நடப்பதற்கு பின்னணியில் காரியங்களை நடத்தி கொடுத்து மகா மூளையாக இருந்தவர்கள் முன்னாள் அரச புலனாய்வு பிரிவின் பிரதானி சுரேஷ் சலேதான். ஈஸ்டர் பயங்கரத்தின் மகா மூளை என்றார் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ். கோட்டாபய ராஜபக்ச இந்த நேரத்திலும் ஈஸ்டர் விசாரணைகள் தொடர்பாக அழைக்கப்படலாம் என்பதால் அவருக்கு வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. சுரேஷ் சலே, கோட்டாபய ராஜபக்ச போன்றோர் பலத்த சிரமங்களுக்கு மத்தியில் விசாரணை முன்னெடுக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டால் கூட பொதுமக்கள் மத்தியில் ஒளிந்து கொண்டு அடிப்படைவாதத்தை பரப்பும் கும்பலும் சமூக ஊடகங்களில் பிளவுகளை வளர்க்கும் கும்பலும் தம் இழிவான காரியங்களை நடத்தி கொண்டுதான் இருப்பார்கள். சமூக ஊடகங்களில் இயங்கும் சிலருக்கு எப்போதும் பிளவும் சண்டையும் வன்மமும் தேவைப்படுகிறது. சில அரசியல்வாதிகளுக்கும் அவர்களுடைய எடுபடிகளுக்கும் இன்றைய அரசியல் கோலத்தில் மீட்சியே இல்லாமல் போயிருக்கிறது. இனவாதத்தையும் பிரச்சனைகளையும் காட்டி காட்டியே அரசியல் செய்தவர்கள் மௌனித்து போயிருந்தார்கள். இனவாதத்தை பெட்ரோல் போல ஊற்றி கொளுத்தி போட்டவர்கள் 2 வருடங்களுக்கு மேல் அமைதியாக இருந்தார்கள். ஆனால் எப்போது சுரேஷ் சலே போன்றோர் கைதாகி ஈஸ்டர் வழக்குகள் வேகம் பிடித்ததோ அன்றிலிருந்து சமூக ஊடகங்களில் போக்கு சடுதியாக மாறத் தொடங்கிவிட்டது. அண்மைய சமூக ஊடக போக்குகளை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். கவனித்திருந்தால் உங்களுக்கு விளங்கி இருக்கும், 3 இனங்களிலும் அடிப்படைவாதிகளும் பிரிவினைவாதிகளும் மிகைத்து விட்டது போன்ற ஒரு உணர்வு ஏற்படுவது உங்களுக்கு புலப்படும். ஆனால் உங்களுடைய போனை லாக் அவுட் செய்துவிட்டு யதார்த்த உலகத்தில் வந்தால் 90% மேல் தம் பிழைப்பை பார்த்து கொண்டிருக்கும் நல்ல மனிதர்களே தெரிவார்கள். இலங்கையை பொறுத்தவரை ஒரு ஆட்சியை வீழ்த்த இனம் மதம் சார்ந்த வெறிக்கு முக்கிய பங்கு இருக்கிறது. சமூக ஊடகங்களில் போலியான அக்கவுண்டுகள் மூலமும் வாட்ஸ்கள் மூலமும் மீண்டும் வெறுப்பும் பிரிவினையும் கக்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் நான் சொன்னது போன்ற நபர்கள் அவர்களுடைய தலைமையில் யாரோ 6 பேர் பற்றி கதை அடிபடுகிறது. ஆகவே அரசும் புலனாய்வு பிரிவுகளும் இத்தகைய விஷம பிரச்சாரங்களில் ஈடுபடும் நபர்களையும் அமைப்புகளையும் கண்டறிந்து இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும். அடிப்படைவாதமும் சரி அல்லது இனவாதமும் சரி, அது எந்த வழியில் யார் மூலமாக வந்தாலும் சரி, மொத்தமாக நிர்மூலமாக்கப்பட வேண்டும். அப்படி நடந்தால்தான் இலங்கைக்கு மீட்சி கிடைக்கும். அடுத்தது நாமல் ராஜபக்ச விவகாரம். நேற்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நாமல் ராஜபக்ச யாபஸ் விமான லஞ்ச விவகாரத்தில் அக்டோபர் 13 வரையிலும், கிறிஸ் கட்டிட லஞ்ச விவகாரத்தில் அக்டோபர் 6 வரையிலும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். யாபஸ் விவகாரத்தை தொடர்ந்து கிறிஸ் கொடுக்கல் வாங்கலிலும் லஞ்ச ஊழல் சட்டக்கோவையின் பிணையில் வெளிவர முடியாத 149 சட்டப்பிரிவு பாய்ந்திருக்கும் நிலையில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு நடந்து முடிந்தால் தனக்கு எப்படியும் 20 வருடங்கள் சிறைவாசம் அனுபவிக்க வேண்டி ஏற்படும் என்றும், இப்போது 40 வயதில் இருக்கும் தான் 60 வயதில் தான் அரசியல் கனவை அடைந்து கொள்ள முடியும் என்று நாமல் தன்னுடைய நெருக்கமானவர்களிடம் பகிர்ந்திருப்பதாகவும் புலனாய்வு ஊடகவியலாளர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். சரி, இப்படியெல்லாம் நிலைமை இருக்கத்தான் நாமலை கண்டு அரசாங்கம் ஏன் பயப்படுகிறது என்று கேட்கிறார் யார், பொதுஜன பெரமுனவினுடைய செயலாளர் சாகர காரியவசம். உண்மையில் நாமல் மட்டுமல்ல, முழு ராஜபக்ச குடும்பத்துக்கும் எதிராக நாம் மட்டுமல்ல, இந்த நாட்டில் வாழும் 22 பில்லியன் மக்களும் பயப்பட வேண்டும். மஹிந்த, கோட்டாபய, பசில் என்று 3 பெரும் தலைவர்களால் இந்த நாட்டை 2022 வங்குரோத்தடைய செய்ய முடிந்தது. 3 பேரால் இந்த நாட்டை வங்குரோத்தாக்க முடியும் என்றால் மக்கள் பயப்பட வேண்டுமா இல்லையா? ஏபஸ் விமான ஊழலில் இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், பனாமா என்று 4 நாடுகள் சம்பந்தப்பட்டிருக்கின்றன. இந்த கொடுக்கல் வாங்கல்களுக்கான திட்டம் முழுக்க முழுக்க சமல் ராஜபக்சவினுடைய வீட்டில் தீட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதில் நாமல் வாங்கிய லஞ்சப்பணம் 100 மில்லியன் ரூபாய்கள் என்றும் சொல்லப்படுகிறது. இதே போல கிறிஸ் கட்டிட வழக்கில் சம்பந்தப்பட்ட பணம் முழுக்க முழுக்க பணச்செலவை எனப்படும் மணி லாண்டரிங்கால் சம்பாதிக்கப்பட்ட பணம் என்று அறிவித்திருக்கிறது இந்திய அரசு. இந்த பணத்தில் 7 கோடி ரூபாய் தான் நாமலுக்கு வழங்கப்பட்டிருக்கிறதாம். இப்படி யாபஸ் என்றும் கிறிஸ் என்றும் சர்வதேச மோசடிகளில் பின்னி பெடல் எடுக்கும் போது அரசு மட்டுமல்ல சாமானியர்களும் பயப்பட வேண்டும். இதே போல முறையான ஓஎல் அல்லது ஏஎல் எதுவுமின்றி கடற்படைக்குள் நுழைந்து 73 மில்லியன் ரூபாய்களுக்கு காணிகளை வாங்கி 59 மில்லியன் ரூபாய்களை வங்கிகளில் வைப்பு செய்திருந்தார் யோஷிதர் ராஜபக்ச. இதற்கான நிதி மூலாதாரங்கள் எதுவும் கணக்கு காட்டப்படவில்லை. இதற்கான வழக்கு தீர்ப்பும் விரைவில் வந்துவிடும். சும்மா சிந்தித்து பாருங்கள், இப்படி எந்த தகுதியும் இல்லாத நபர் கடற்படை தளபதியாக இருந்தால் இந்த நாட்டின் தலைவிதி என்னவாக இருக்கும்? மக்கள் பயப்பட வேண்டுமா கூடாதா? ஷிரந்தி ராஜபக்ச எல்லாமே இரண்டு என்று முடியும் விரோதமான தேசிய அடையாள அட்டை ஒன்றை தயாரித்து சிறிலிய சபைய என்ற வங்கி கணக்கு ஒன்றையும் தொடங்கி வாழ்வாங்கு வாழ்ந்தார். இந்நேரம் ஜனாதிபதி அனுரவின் ஸ்தானத்தில் யார் இருந்தாலும் ஷிரந்தி சுகமாக வீட்டில் இருந்திருப்பார். இப்போது ஷிரந்தி மாறு வேடத்தில் சிங்கப்பூரில் சுற்றி கொண்டிருக்கிறார். மிக் விமான ஊழல், மத்தளை விமான நிலையம், அம்பாந்தோட்டை துறைமுகம், தாமரை கோபுரம், சூரிய
1: கிரிக்கெட் With your help, we can continue to bring you the stories that matter, the music you love, and news in your language. Help empower the voices of multicultural communities. Your donation is tax deductible, so give what you can for your community. To donate, head to our website, 3zzz.com.au, or call us now on 9415 1923. Thank you for your support. You're listening to 3ZZZ, Melbourne's ethnic community radio, 92.3 FM, broadcasting in your language.
2: The following is the Egyptian program.
3: كنت غير متأكدة من أن الوظيفة ستكون مناسبة لي، لكنني أدركت بسرعة أن المهارات التي كنت أملكها بالفعل كانت بالضبط ما أحتاجه لأصبح ضابط سجن جيد. استطعت تطبيق مهاراتي في الاتصالات وأن أكون قدوة إيجابية، وأستطيع تجربة كل ذلك مع زملاء داعمين. إذا كنت تتطلع أيضاً إلى استخدام مهاراتك للحصول على مهنة مجزية وآمنة في نفس الوقت، تقدم بطلبك الآن وابحث عن Corrections Victoria Careers. تمت الموافقة عليه من قبل حكومة ولاية فيكتوريا. One Treasury Place, Melbourne.
2: Proud sponsor of 3ZZZ, 92.3 FM.
4: تنطلق هذا الشهر حملة راديوثون للتبرع للبرنامج المصري لإذاعة 3ZZZ حتى يستمر البرنامج المصري على الهواء حاضرا ومسموعا في أستراليا. دعمكم اليوم استمرارية لصوتنا غدا. ساهموا وادعموا وكونوا شركاء في استمرار البرنامج المصري. البرنامج المصري هو صوت مصر وروحها التي تصل إلى كل بيت وتجمع أبناء الجالية حول لغتنا وثقافتنا وذكرياتنا الجميلة. تحيا مصر، تحيا مصر، تحيا مصر. ونشكر حضراتكم على تعضيدكم للبرنامج المصري على مدار الأعوام السابقة.
5: في كل بيت نعتني بمن نحب، وتعد العادات الصغيرة التي نمارسها في المنزل جزءاً من هذه الرعاية. تنمو الثقة عندما نراها متبادلة في أنحاء مجتمعنا. لذا تولي يارا فالي ووتا نفس القدر من العناية لحماية مياه الشرب. تأتي معظم المياه من مصادر محمية وتخضع لاختبارات دورية قبل وصولها إلى منزلكم، وتستمتع العائلات في أنحاء مجتمعنا يومياً بالشرب مباشرة من مياه الحنفية. لذلك عندما تفتح حنفية المياه يمكنك أن تشعر بالثقة في الشرب منها مباشرة، ثقة في كل قطرة. يارا فالي ووتا.
2: Proud sponsor of 3ZZZ, 92.3 FM, 3ZZZ, Multicultural Radio, 92.3 FM.
6: البرنامج القادم البرنامج المصري.
7: ZZZ, 92.3 FM.
6: على موجة 92.3 FM.